ஆயா ஓங்கண்ணா இங்கு கொய்வ சீச்சு அராப் சீத்தனத்தனை கூறேன் சீத்தனை கூறேன் ஷரோன் ஷரோன் ஷரோன் ஷரோன் புகுசு நம்பர் ஃபோர் ஷரோன் ஷரோன் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முஷோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முஷோ ஷரோன் ஷரோன் ஷரோன் தமரிலே ரீப் காக்ஸி மொயின்டே சைலன் ரீப் காக்ஸி மொயின்டே சைலன் வேற தூக்கியே வேற தூக்கியே வேற தூக்கியே குருச்சி நாஞ்சுத்து ஒன் டச் ஒன் டச் One touch. Chitana serious, I'm walking a pesa. One touch. Star 441 push number one. Push number one.